ஏய், இங்க நான் தான் கிங், நான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்படணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: The Daily Scoop.
1: Guys, I love the music here on the drive-by. That was Yanai by Air Rahman. Before that, you're listening to Besharam Rang. So let's have a look at what's happening on your entertainment scene. Tamil stars Trisha Krishnan and Surya's much-awaited Tamil film, Karuppo, has finally released in theatres. This comes after delays and the cancellations of its scheduled shows across Tamil Nadu. The makers have thanked audiences for their patience and also issued an apology. They added that the wait was painful, but through every setback, it was the audience's support, messages, faith and endless love that kept the dream alive. Here's your trailer.
2: அம்மா நீங்க யாரு உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே
3: பார்த்திருப்பேன் வெல்கம் கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு
4: நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் Hi, hi.
2: மாய நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படிச்சிருக்காரு
5: என்ன சொல்ல கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாது மாத்துட்டா இனிமே செம்ம அடி அடிக்க போறேன்
1: Karuppo is releasing worldwide today. And that wraps up your Daily Scoop. Coming up in just a bit, you'll get your weather heads up for Saturday. Next up, we're feeling like it's the weekend. So who better to turn to than Johnny Punjab and Dizzy D? Here's Tequila Shots.

0: இன்னிசை மழை நிகழ்ச்சி வருகும்பவர் தனசீலன் துரைசாமி. பழமையான பாடல் திருநிறை செல்வி பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இப்பொழுது மணி 6:15. இட் இஸ் ஜஸ்ட் கோ ஆன் குவார்ட்டர் பாஸ்ட் 6. உங்களுடைய நீதி விளக்கம். இன்றைய நீதி விளக்கம் மேலும் சில நல்ல செய்யுள்களை ஆராய்ந்து கற்கலாம். This evening we look at a few more meaningful sayings to empower our inner being. முதலாவது, பூமியில் நமது காலம் முடிவடையும் போது பணமோ பொருள்களோ ஒரு பொருட்டாக இருக்காது. ஆனால் நாம் பிறருக்கு அளித்த அன்பு, நேரம் மற்றும் கருணை ஆகியவை பிரகாசித்து என்றென்றும் நிலைத்திருக்கும். அதாவது, when our time on earth is done, money or material things will not matter. But the love, time and kindness we gave to others will shine and live on forever. அடுத்தது, அமைதி நிறைந்த மனம் மன நிறைவு நிறைந்த இதயத்தை உருவாக்குகிறது. அமைதி நிறைந்த மனம் மன நிறைவு நிறைந்த இதயத்தை உருவாக்குகிறது. அதாவது, a mind filled with peace creates a heart filled with contentment. A mind filled with peace creates a heart filled with contentment. அடுத்தது, வாழ்க்கை என்பது தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல, அது அனுபவித்து மகிழ வேண்டிய ஒரு பரிசு, தழுவிக்க கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம், அனுபவிக்க வேண்டிய ஒரு யதார்த்தம். அதாவது, லைஃப் இஸ் நாட் எ ப்ராப்ளம் டு சால்வ், இட்ஸ் எ கிஃப்ட் டு என்ஜாய், எ ப்ரிவிலேஜ் டு எம்ப்ரேஸ் and a reality to experience. Marpodium in the seyulgalai paarkalam. Let us look at these sayings again. Boomiyil namadu kaalam mudivadaiyum podu panamo porulgalo oru poruttaga irukkaadu. Aanal naam pirarukku alitha anbu neram mattum karunai aagiyave பிரகாசித்து என்றென்றும் நிலைத்திருக்கும். When our time on earth is done, money or material things will not matter. But the love, time and kindness we give to others will shine and live on forever. அடுத்தது, அமைதி நிறைந்த மனம் மன நிறைவு நிறைந்த இதயத்தை உருவாக்குகிறது. A mind filled with peace creates a heart filled with contentment. A mind filled with peace creates a heart filled with contentment. கடைசியாவது, and lastly, வாழ்க்கை என்பது தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல, அது அனுபவித்து மகிழ வேண்டிய ஒரு பரிசு, தழுவிக்கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம், அனுபவிக்க வேண்டிய ஒரு யதார்த்தம். அதாவது, லைஃப் இஸ் நாட் எ ப்ராப்ளம் டு சால்வ், இட்ஸ் எ கிஃப்ட் டு என்ஜாய், எ ப்ரிவிலேஜ் டு எம்ப்ரேஸ் அண்ட் எ ரியாலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுடைய நிதி விளக்கம். தீஸ் வேர் யோர் எத்திக்கல் சேயிங்ஸ். இப்பொழுது ஒரு அருமையான பாடல், ஆனால் அதற்கு முன்பு ஒரு விளம்பரம். We go to an ad break and the music continues thereafter.
1: Your moment is now. Make your brand and business the talk of the town in KZN. With SABC Sales, you can reach millions of people every day on Lotus FM or any of our 4 credible TV stations and our super engaging digital platforms. Email sales@lotusfm.co.za today for a tailor-made advertising package that suits your budget. You don't need a big budget. You need a big platform to grow your business. Email sales@lotusfm.co.za.
2: It's your station, it's your music, it's Lotus FM. Lotus FM, you're listening to Inesay Marae, Fridays 6 to 7 p.m. on Lotus FM.

0: அருமையான பாடல் உள்நாட்டு கலைஞர் காண்டா நைடு அவர்கள் பாடிய உன்னை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. A beautiful dedication there to Lord Jesus Christ by a local artist, Mrs. Kanta Naidu. இப்பொழுது மணி 6:45. It is now going to 6:45. உங்களுடைய தமிழ் பாடம். இன்றைய தமிழ் பாடம் மேலும் சில சுலபமான வாக்கியங்களை கற்கலாம். This evening on our Tamil lesson, we learn a few more simple sentences that we could use in our everyday conversation. முதலாவது, கமலா அம்மாவுக்கு இரவு உணவு பரிமாற உதவுகிறாள். கமலா அம்மாவுக்கு இரவு உணவு பரிமாற உதவுகிறாள். ஸோ கமலா இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன். அம்மாவுக்கு, அம்மா இஸ் மதர், அம்மாவுக்கு இரவு உணவு, இரவு உணவு இஸ் அ சப்பர், இரவு உணவு இஸ் சப்பர். பரிமாற இஸ் டு டிஷ் ஆர் டு சர்வ் அவுட். உதவுகிறாள் இஸ் டு ஹெல்ப். கமலா ஹெல்ப்ஸ் மதர் டு டிஷ் சப்பர். கமலா அம்மாவுக்கு இரவு உணவு பரிமாற உதவுகிறாள். கமலா ஹெல்ப்ஸ் மதர் டு டிஷ் சப்பர். அடுத்தது, இரவு உணவிற்கு பிறகு செல்வி அம்மாவுக்கு பாத்திரங்களை கழுவ உதவுகிறாள். இரவு உணவிற்கு பிறகு செல்வி அம்மாவுக்கு பாத்திரங்களை கழுவ உதவுகிறாள். அதாவது, we just learned now that இரவு உணவு is supper. This time, the person is செல்வி, அம்மா is mother. பாத்திரங்கள், பாத்திரங்கள் are dishes. And கழுவு is to wash. உதவு is to help. We just learnt this word. உதவு is to help. In the vakyam, this sentence means செல்வி helps mother to wash the supper dishes. இரவு உணவிற்கு பிறகு செல்வி அம்மாவுக்கு பாத்திரங்களை கழுவ உதவுகிறாள். மூன்றாவது, the third sentence, இரவு உணவிற்கு பிறகு நாங்கள் அனைவரும் தொலைக்காட்சி பார்ப்போம். இரவு உணவிற்கு பிறகு, after supper. So remember that word again. இரவு உணவு is supper. இரவு உணவிற்கு பிறகு, after supper, நாங்கள் அனைவரும், நாங்கள் அவி அனைவரும், all, we all, தொலைக்காட்சி, தொலைக்காட்சி is television, தொலைக்காட்சி is television, பார்ப்போம், we watch. இரவு உணவிற்கு பிறகு நாங்கள் அனைவரும் தொலைக்காட்சி பார்ப்போம். After supper, we all watch television. கடைசியாவது, உறங்குவதற்கு முன் நான் தேநீர் அருந்துகிறேன். உறங்கு is to sleep. உறங்குவதற்கு முன், before I go to sleep or before I go to bed, நான் is I, தேநீர், yes, தேநீர் is tea, something that all of us like or many of us like. அருந்துகிறேன், I have a cup of tea or I drink a cup of tea before I go to sleep. உறங்குவதற்கு முன், before I go to bed or before I go to sleep, நான் தேநீர் அருந்துகிறேன், I have a cup of tea. மறுபடியும் இந்த வாக்கியங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். Let us look at these sentences again. கமலா அம்மாவுக்கு இரவு உணவு பரிமாற உதவுகிறாள். கமலா ஹெல்ப்ஸ் மதர் டு டிஷ் சப்பர் ஆர் டு சர்வ் சப்பர். அடுத்த வாக்கியம், இரவு உணவிற்கு பிறகு செல்வி அம்மாவுக்கு பாத்திரங்களை கழுவ உதவுகிறாள். ஆஃப்டர் சப்பர், செல்வி ஹெல்ப்ஸ் மதர் டு வாஷ் த டிஷஸ், பாத்திரங்கள் ஆர் டிஷஸ். மூன்றாவது, இரவு உணவிற்கு பிறகு, அகெயின் இரவு உணவிற்கு பிறகு, ஆஃப்டர் சப்பர், நாங்கள் அனைவரும், we all தொலைக்காட்சி டெலிவிஷன் தொலைக்காட்சி பார்ப்போம் we watch television. கடைசியாவது அண்ட் லாஸ்ட்லி உறங்குவதற்கு முன் நான் தேநீர் அருந்துகிறேன் பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் ஐ ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் டீ ஓ ஐ ஹாவ் ஏ கப் ஆஃப் டீ. இது உங்களுடைய தமிழ் பாடம், தட் வாஸ் யுவர் தமிழ் லெசன். இப்பொழுது ஒரு விளம்பரம், விளம்பரமான பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: Hi, this is Michael Owen, Hollywood Bets brand ambassador. Being a champion, I know the best performances come from making the right decisions on and off the pitch. Enjoy the game, enjoy the excitement, but play responsibly. Gambling responsibly is about staying in control so you can enjoy it your way. If you or someone you know needs support, help is always available. Call the South African Responsible Gambling Toll-Free Counselling Line on 0800 006 008 or WhatsApp help to 076 675 0710.
2: FM.

இனிசை மழை நிகழ்ச்சி வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ஸ்கும்போசோம் கீசே அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம். மற்றும் கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you to all those who tuned into the program and for those beautiful messages that you sent. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.

மாம காஞ்சிப்பு அந்த பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?